0: ஹலோ ஹலோ
1: ஹலோ
0: அம்மா ஹோரு
1: அம்மே
0: நீண்ட துயா ஆக
1: டுங்கி மான போக்கரும் வாட்டா தீரான் தேங்க
0: உடியேஹி
1: முபோக்கோர
0: குமுபோக்கோராம் பேவாஷனி மூன்றார இயாயே முடிசுமு சித்தான் ni munda ari ihe muri zimwe zitanu dufise
1: sara ya butunguru
0: aha sawa sawa ijoro gize kuri bande
1: kuri mwe nyina mumpa murongo
0: aha
1: ni kuri wande turi kumwe
0: nuko nuko
1: abakeyi bande na butukanga
0: ego
1: yatabukwe na mabukwe
0: aho
1: kiri ni mujango wiwe Karam ngambi apa target mungkin terucap.
0: Sawa sawa.
1: Sawa kini aku dia ber.
0: Ego.
1: Saya kumukora, kami kumukora. Mungkin terucap.
0: Sawa.
1: Atari di muka munggu di munggu. Mungkin kita asli
0: ram. Ni mukanya, wenuh giri kibazu.
1: Ego.